0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி
1: brought to you by மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் தி ரெஸ்பான்சிபிள் ஜுவல்லர். மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸில் நின்றுள்ள ஓரோ ஜுவல்லரி பீஸுகளும் எத்திக்கலி சோர்ஸ்ட் ஆன. அதோடப்பம் மலபார் ப்ரோமிஸ் நல்குன கம்ப்ளீட் ட்ரான்ஸ்பரன்சியும்.
2: இன் அசோசியேஷன் வித்
3: கமர்ஷியல் பேங்க், we are saving more turns dreams into reality. Commercial banks 5 million riyals dream, dream bigger.
4: And Lulu, hypermarkets, supermarkets and department stores where the world comes to shop.

0: கொல்கத்தாஸ் ஹாப்பினஸ் ஃப்ரீக்வன்சி.
1: கேட்டு கேட்டு கூட்டு கூடாம்.
0: This is home delivery only on Radio Suno 91.7.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவு நடுவுல மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது.